0: நல்லவங்கிட்டே வராங்க. மேல லாரி இரு ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படி?
1: அவங்க யாராவது இறக்கப்பட்டாங்களா?
2: இல்ல, சில பேர் தாண்டி போயிருப்பாங்க, நீ பாத்திருப்பியே.
0: ஆமாமா, தாண்டி போனாங்க.
2: அவங்களுக்கு இல்லாத ஈவ இறக்கும், உனக்கு எதுக்கு? அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரகத்தாவும் போது கேவலம் 1 ₹50 சோடா வாங்கி பிளீச் பிளீச் மூஞ்சில அடிச்சு எரிப்புட்டியடா.
0: அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களா?
3: செவ்வாய்கிரகத்துல கால வைக்க போது எழுப்பி விட்டாலே.
0: செவ்வாய்கிரகமா? செவ்வாய்கிரகத்துக்கெல்லாமா போனீங்க?
1: இல்லே, முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா?
0: முடியாது, முடியாது.
1: இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம், அதுல மணலள்ளி போட்டியடா.
0: அடிக்காங்க, அடிக்காங்க. தெரியாம இறக்கப்பட்டு எழுப்பிட்டப்பா.
1: எனக்கு
0: செவ்வாய்கிரகத்துக்கு ரூட் தெரியாதுடா.
1: அத முன்னாடியே யோசிக்கணும், பின்னாடி ஃபீல் பண்ண கூடாது. கூட்டிட்டு போறதுக்கு படத்தை எடுத்து போயிடா.
0: இல்லப்பா, தெரியாது.

0: ஒன்னார பாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.
1: வாப்பாளையோ வாப்பாளையோ
0: வந்துட்ட. வா மச்சம் வா, ஒன்னார பாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.

ராசாவுக்கு ஒன்னு கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்ப ராசா குட்டி ரோசா போல விக்கக்காரி நீ தாண்டி சிலுக்கு. ராசாவுக்கு ஒன்னு கண்டா ஏதோ

0: கட்டேண்ட தாளத்த கைதை மூஞ்சில வச்ச அந்த கைய
1: வயத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பெஷல் சருக்குன்னு தானே சொல்லி கொடுத்த அப்புறம் பாத்தீங்களா.

கண்ணாட்டி நீ வச்ச கருவாட்டு குழம்பு, பொண்டாட்டி கேட்டுதடி என்னோட உடம்பு.

0: பாட்டிங்க பாத்தியா? இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி.
1: என்ன ஸ்கிப்பிங் கிப்பிங்? அப்பன் மானு சண்டை ஒடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா
1: உடமாட்டேங்குது
0: பாட்டி. அதனா அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா, அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா
1: போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும். போ.
0: என்ன டாடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க?
3: இளாய், நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. போடா.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அட நீ சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
2: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரி சாந்தம் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படா பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
0: என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு?
4: என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஏன் டாடி?
4: பரம்பரை பரம்பரையா நாம வச்சிருந்த சொம்பு காணாம போயிடுச்சு. சொம்பு இல்லாம எந்த நாட்டாமையும் தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன்,
4: சாத்தப்பன் தான்
0: ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.

முடிச்சிடலாமா?

0: கேட்டதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை
1: என்ன வருது? நேத்து வர சொல்லி சொல்லிவிட்டான்ல, ஏன் வரல?
0: சொல்லிவிட்டியா? சொல்லிவிட்டிருந்தா எல்லாம் என்ன வந்து இருப்பா?
1: என்னவா வந்து நிப்ப?
0: எல்லாம் என்ன வந்து இருப்பேன்?
1: ஏ நீ செவிடா.
0: ஐயோ,
1: பின்ன காது கேட்காட்டிதான்டா எள்ளுனா என்னையா வந்து நிப்பாங்க? நான் எள்ளுனா நீ என்னையா வந்து நிப்ப? நான் என்னன்னா நீ என்னவா வந்து நிப்ப?
0: இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன்.
1: இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம்,
0: இல்ல ராசா,
1: மண்ட கர்வம்,
0: சத்தியமா கிடையாது.
1: பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ வேற ஒண்ணு செய்ற.
0: நீதான்
1: கைய காலா நினைப்பியே
0: ஆரம்பிச்சுட்டானே.

0: குட்டி எவட
1: இவிட
0: அது எந்த குட்டியானோ நின்று குட்டி எவட
2: ஓமனே எந்த ஓமன குட்டி குறைச்சு வரணும்
3: ஆரா நீங்கள
1: கண்டிட்டல்லே ஞான் கிருஷ்ணன் நாயராக்கும்
3: ஓ கிருஷ்ணனோ எந்த இது கோலம்
1: கோலமல்ல ஓமனே கோலமல்ல ஈ ஜீவிதத்திலே பிரேமம் ஃபெயிலானவன் தாடி வளர்த்து பட்சே ஈ கிருஷ்ணன் நாயர் குறைச்சு டிஃபரண்ட் ஆகும் ஞான் ஆ பிரேமம் சக்சஸ் ஆகான் வேண்டி பாடி வளர்த்து மண்டை வளர்த்து மண்டை மேல ஒரு கொண்டை வளர்த்து கண்டோ எந்த சிரி சிரி நிறுத்தணும் புஞ்சிரி நிறுத்தணும் குட்டி ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பட்சே ஞான்
0: கரையண்டா
1: ஓமினே ஞான் ஸ்டேட்டே மாறி மனசிலாயில்ல இனி எந்த மதர் டங் மலையாளம் எந்த ஸ்டேட் கேரள எந்த சீஃப் மினிஸ்டர் ஈ கே நாயர் எந்த நாதம் ஜண்டல் எந்த நடனம்
3: ஒருபாடுதறியோ
1: ஈ லோகத்தில் அச்சனும் அம்மையும் குஞ்சுகளை தத்தெடுத்து பட்சே ஞான் டிஃபரண்ட் ஈ குஞ்சு ஈ அச்சனையும் ஈ அம்மையும் தத்தெடுத்து இது எந்த கேரள அம்ம சீமா தம்பிராட்டி இது எந்த கேரள அச்சன் வடக்கண்ட வீரகதா மம்பட்டி
0: கல்யாணம்
3: அம்மே கேரள நேரம்படி அறியுமோ நன்னாயிட்டு அறியுமோ குறச்சு குறச்சு அறியும்
1: மதிச்சேட்டன்

0: ரகுவரன் கொஞ்சம் பெப்பியான ட்ராக்கா இருந்தா பெட்டரா இருக்குமே பாய்ஸ்லாம் ஃபீல் பண்றாங்க.
1: என்னடி ஒப்பாரி கூட குத்து பாட்டில தான் வைக்கணுமாடா?
0: வெல் யூ நோ தி ரீச் இஸ் பெட்டர்.
1: ஓ மை காட் சரா.

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சா தான் சரிப்பட்டு வரும்.
1: என்ன ரூட்டு?
0: அது அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும். அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணா முடியும். அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணும்.
1: துபாக்கூரா? அது நீ அது துபாக்கர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி துபாக்கர் தெரியாதா?
0: ஐயோ,
1: துபாக்கூர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் துபாக்கூர்.
0: இது புழுகிறது.
1: தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். துபாக்கூர் டக்காட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்ள
0: கரெக்ட் மாம்ச? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு?
1: என்ன மாப்ள நீ பேசுற? அந்தாச்சா மானம் கட்டு போய் என் பொண்ணை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குற? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததை போட்டு நீ பேசுற பேச்சாது. சாரி சார்.
0: அட அதுக்குல மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணான்னா அந்த காலேஜ்க்கு ஏத்த அப்படிங்கற பொட்டி கடல்ல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளிய வரும்போது,
1: ஓ அரசக அரசக அரசக, see my மாப்ளை டேலண்ட்
0: சூப்பர். ஏமாமா, உங்க பொண்ணு காலங்கத்தல எக்சர்சைஸ் ஏதாச்சும் பண்ணுமா?
1: காலையில 5:30 க்கு எழுந்திருச்சு திப்பு திப்புன்னு ஓடுவல்ல ஜாக்கிங். யா,
0: நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சு, நீங்க ஒரு 10 15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
2: டாடி பாத்து வாங்க டாடி, எப்பவுமே வராதால இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க?
3: அம்மா, டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதுதான் பார்த்தேன். என்ன காணுமே?
2: யாரை தேடுறீங்க?
3: டாக்டர் தாம்மா, கூடவே வந்து கரைக்கிறனாரு. ஐயோ, அது பாம்பு பார்ட்டி இல்லம்மா, காரின் பார்ட்டி.
2: காரின் பார்ட்டியா?
0: ஓகே, முடிச்சுப்பா.
3: உடம்புறாங்க
0: அம்மா வச்சிருக்காங்களா இல்ல வயிற்று உள்ள எடுத்துட்டாங்களா?
3: ஐயா, உள்ள எடுத்தது நானுங்க. அப்படியே
0: கல்யாணம் ஆச்சா?
3: இல்ல, இப்பதான் அலையன்ஸ் பாத்துட்டு.
0: அப்படியா? நல்ல மாப்பிளைய பாருங்க, ஸ்வீட் கேர்ள், ஹைட்டா இருக்காங்க, நல்ல ஹைட்டான மாப்பிளைய பாருங்க. 2.5 crores.
4: புது
1: நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சுட்டு வந்தீங்க?

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. தர பயவுள்ள ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் நாளைக்கு நேக்கா சேஷனு கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்டா. நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சிருந்து தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா என்ன? நான் பாட்டு பேசிருக்கேன், இவன் எங்கேயோ பாத்துக்கிட்டு எங்க மேட்ருக்கும் நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க.
1: இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
0: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவன? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த பாருப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழுவு சொன்னாரு. அப்பயே நான் ஆசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும், அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க.
2: என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் இங்கேயே பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாள திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா.
0: சரி வராது. இந்த பா, எந்திரிப்பா. நீங்க இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜகெல்லாம் இங்க வேணாம். டூ வாட் ஐ சே, கோ.
2: நான்
0: தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க?
1: என் வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டா.
0: வாயால் எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடைய வாங்கிட்டு, பசிச்சா பண்ண வாங்கிட்டு, ஆம்பளப்பைய வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்க திங்கிறிய. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா?
3: போடா
1: பொறாம லைட்டா.

0: கேம்பெயின் தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்

ஆண்டவா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நான் தன்னந்தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அலையிறது? எனக்கு கவர்மெண்ட் ஜாபு தான் கிடைக்கல, நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையாவது என் கண்ணில் காட்ட மாட்டியா?

0: அட பாவிகளா, கண்ணு தெரியாத முண்டங்களா. ஹோண்டா சிட்டில வந்த ஒருத்தர கஷ்டப்பட்டு பிராக்கெட் போட்டு வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆகலாம்னு நினைச்சு நாலு கால நடந்து வந்து விறந்து விறந்து இங்க விளக்கலான்னு வந்தா ஆர்வ கோளாறுல இப்படி விளக்க அணைச்சிட்டீங்களேடா. நீங்க நல்லா இருப்பீங்களா? அடுத்து வர ஹோண்டா சிட்டில வரானோ இல்ல டிவிஎஸ் 50ல வரானோ?
1: இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா? சேருவோம், நிச்சயமா சேருவோம், கண்டிப்பாக சேருவோம். எப்படி சேரப்போகிறோம்? லெட் அஸ் வாட்ச் த ப்ளே.
0: அரே பாப்ரே, டைம் ஆ கயா.
1: அந்த ஹிந்தி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது?
0: ஏய் பேவ்கூ, டைம் ஆச்சு, நான் விக்க போறேன்.
2: யார் பாடுற?
1: ஆஹா
2: தம்பி, நடே சாத்துறோம்.
1: சாத்திடுங்கோ.
2: நீ முதல்ல நடே கிட்ட.
1: ஓஹோ,

0: எங்களை காப்பாத்துங்கண்ணே.
1: என்னடா மாலைங்கழுத்துமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே
1: எதிர்பார்க்கணே.
2: ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல,
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய
2: மனுஷங்க.
1: கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே.
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஓகேயா?
2: ஓகே.
1: கட்டா தாலிய அட்ராம எடுத்த, ஏய் வாசினா நான் எடுத்தே. ஊட்டிக்கு போயிட்டு வா.
0: ரொம்ப நன்றிங்கண்ணா.
1: இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி?
2: மிக அற்புதமான தீர்ப்பங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவனுடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
3: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க.
1: இதா என் பொழப்பா, அதெல்லாம் முடியாது, போயா. இனிமே யாரு வந்தாலும்
2: என்ன செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: கொரியரா?
1: ஆமா கொரியர் தான்.
2: பெண்ணு கொரியர்ல வந்துச்சா?
1: சைன் பண்ணிட்டு கொடுங்கம்மா.
0: தேங்க் யூ. என்னடி இது, தினகரன்ல பொங்கல் மலர் போட்ட மாதிரி இவ்ளோ பெருசா? ஃப்ரம் மணி கவுண்டர் பொள்ளாச்சி. யாரடி இது மணி கவுண்டர்?
2: ஏய், நம்ம அவுட் ஹவுஸ் பார்ட்டிக்கு வந்ததா இருக்குமோ?
0: ம், இருக்கும்.
2: ஏய், இத பிரிச்சு படிச்சு பார்க்கலாமா?
0: ஏய், அடுத்து உங்களுக்கு அந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறது மேனஸ் இல்ல தெரியுமா?
2: ஏய், எனக்கெல்லாம் மேனஸே கிடையாது, நான் படிக்கதான் போறேன். நீ வந்தா வராட்டி போ.
0: ஏய், என்னடி இவ்ளோ பெரிய லெட்டர் இருக்கு, லைஃப் ஹிஸ்டரி எழுதிருக்காரா?
2: இரு படிக்கிறேன். அன்புள்ள விஸ்வநாதனுக்கு மணி எழுதுவது.
3: அன்னைக்கு எஸ்டேட் பில்லுக்கு பயந்துட்டு என் பையனை பத்தி சரியா சொல்ல முடிட்டேன், அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஏதோ பெருமையா சொல்ல போறான்னு தப்பா நினைச்சிடாத, அவனை பத்தி தப்பா தான் சொல்ல முடியும். ஒரு சாம்பிள் பிட்டுப்பா, அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்.
4: ஏம்பா மணி, நீ பத்த பையன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகி நம்ம ஊரு பேரு பேப்பர்ல வர அளவுக்கு பெரிய ஆளா வருவான் போல இருக்கே.
3: அப்படிங்கிற
4: என்னப்பா, நாங்க பத்ததெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு கியூல நிக்குது, நீ பத்தது டாக்டர் ஆட்ட உட்கார்ந்துகிட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்க.
3: டாக்டர் பூபதி, எஃப்ஆர்சிஎஸ்.
5: என்ன மணி,
3: இங்க வாங்க டாக்டர்.
5: ஏற வர, என்ன விஷயம் மணி?
3: வாடக, நான் செல்லம் தான்.
6: நீ பூபதி, நீ பெரிய ஆளானா நம்ம ஊருக்கு டாக்டர் தானே வருவ?
5: ஐய, நான் நம்ம ஊர் சாணி தட்டுல டிக்கெட் குடுக்கற வேலை தான் செய்வேன்.
3: நான் தான் முடிச்சவன்.
0: இப்படி
3: எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. சரி, சின்ன பையன் தானே, பெருசானா சரியாயிரும் நினைச்சேன். ஆனா அவன் பெருசானதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தான் பாரு.
7: தலைவர் என்ன ஃபைட்டியா, சூப்பரியா. கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா கொடுங்கண்ணா. பஞ்சு வரைக்கும் குடிச்சிருக்கான். பஞ்சத்துல அடிபட்ட பரதேசின்றது இவன் தான் போட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு மேலே இது இழுக்க போறீங்களா? எப்படிண்ணா கொஞ்சம் காட்டுங்க.
8: மணி, மணி நீயா? நீன் தெரியாம
3: இப்படி ஏகப்பட்ட சில்லற பிரச்சனைக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதான் ஃபைனல் எக்ஸாம். அவன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போறதுக்காக நான் பண்ண அயோக்கியத்தனம் இருக்கே, அத உலகத்துல எந்த அப்பனும் பண்ணிருக்க மாட்டான்.
7: என்ன, நம்ம படிச்ச கேள்வி எதுவுமே வரல, க்வெஸ்சன் பேப்பரை மாத்தி கொடுத்துட்டானுங்களா? என்ன தெரியும்,
0: இந்த டாக் ரொம்ப நேச்சுரலா வரைஞ்சிருக்கீங்க இல்ல பப்பி?
7: எது டாகா? அது குதிரைங்க.
0: ஓ, இது குதிரையா? சாரி சாரி.
2: ஏ, சில குதிரைங்க இவர் வரைஞ்சிருக்கிற நாய் மாதிரிதான் இருக்கும்.
7: இத சொல்லிட்டு போறதுக்கு தான் ரெண்டு பேரும் வந்தீங்களா?
0: சாச்சா, அதுக்கு இல்ல, நேத்து வர உங்களை எங்க வீட்டு கெஸ்டா தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் உங்க ஹிஸ்டரி ஃபுல்லா தெரிய வந்துச்சு.
7: ஏன் ஹிஸ்டரி உங்களுக்கு எப்படி தெரியும்?
2: அது
0: எங்க மம்மி தான் சொன்னாங்க.
7: ஓ, ஆண்டி சொல்லிருப்பாங்க, சொல்லிருப்பாங்க. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது.
2: ஐ அம் பப்பி, 9th ஸ்டாண்டர்ட், அண்ணாதேஷ், வெஸ்ட் அண்ணாநகர், சென்னை, தமிழ்நாடு.
7: ஏன் பின் கோடு தெரியாதா?
2: இவ பிரியா, லாஸ்ட் இயர் பிஎஸ்சி முடிச்சா, இந்த வருஷம் மேரேஜ் முடிக்க போறா.
0: ஏ,
7: நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறாங்க?
2: அவ என்னமோ பண்ணிட்டு போறா. நீங்க உங்க கனவை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன்.
7: ஐஏஎஸ் ஆகணும்ன்றது நம்மளோட கனவுங்க, ஆனா இப்போதைக்கு பிஎஸ்சி மட்டும் தான் பண்ண முடிஞ்சது.
0: என்னது, ஐஏஎஸ் ஆவறது உங்க கனவா? ஆச்சரியமா இருக்கே.
7: இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? என்னோட கனவை முழுசா கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
7: என்னோட ட்ரீமா சொல்றேன். நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆகி சிஎம் கிட்ட நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து என் டேடி என்ன பார்க்க வந்திருக்காரு. இந்த டவாலில டவாலி அவன் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி என் டேடிய காரிடோர் பெஞ்சில் உட்கார வச்சிட்டான். அவரும் கோச்சிக்காம உட்காந்துட்டு ஜன்னல் வழியா நான் பேசிக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். நான் சிஎம் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா என் டேடி, போன்ல சிஎம், வெளியே டேடி. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சிஎம் கிட்ட என்ன ஐஏஎஸ் ஆக்கி அழகு பார்த்த எங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி லைனை கட் பண்ணி வெளியே ஓடி வந்தேன். எங்க அப்பா என்ன பார்த்தது எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் டக்குன்னு அவர் காலில் விழுந்து, சாரி சாரி டேட், உங்களை நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னடானா, என் காலரு பிடிச்சி தூக்கி, நீ இவ்வளவு பெரிய மனுஷன், அந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா வந்து என்ன பெருமைப்படுத்திடுன்னு சொல்லி அலாரம்பிச்சிட்டாரு. அவரோட அவரை பார்த்து நான் அட, அவரழ நான், எங்க ரெண்டு பேரையும் பார்த்து டவாலி அழ. இந்த கலெக்டர் ஆபீஸே கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்ததுமா, கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்தது. எஸ்
9: ஐயா
7: வந்திருக்காரா?
9: வர சொன்னாரு.
7: எதுக்கு?
9: என்ன விஷயம்னு தெரியாது, ஆனா அவர் முகத்தை பாக்குறப்ப ஏதோ வில்லங்க இருக்குன்னு மட்டும் தெரியுது.
7: ஒன் மினிட், எக்ஸ்கியூஸ் மீ, என் கனவை பாதில கட் பண்ணிட்டு போறேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே.

0: மாறுதி மாறுதி இல்லப்பா, எங்கயோ அவசரமா போற போல் இருக்கு.
1: ஆமா ஏன்
0: இல்ல வேமா ஒரு அதான் கேட்டேன்.
1: அந்த பீடிய கொடு வலிக்குதான்.
0: ஆமா ஏ
1: இல்ல கத்திரியன் கேட்டேன்.
0: உன் கைய காலான நினைச்சுக்கிற விட்டுப்பா.
1: என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சுக்கிறப்பா விட்டுருப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? என்னடா
0: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற
1: தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. ஏமா உன்ன பெரியவர் சீக்கிரம் வர சொல்லிருக்காரு. வேமா போ.
1: ஆமாமா மறந்தே போயிட்டப்பா.
0: வாயாலே சொல்லு கிடுக்கிறானே.
2: அண்ணே அண்ணே உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீலா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் என்ன கேட்டானே? தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் என்ன கேட்டானே? அது என்ன தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது? அப்புறம் என்ன கேட்டானே? எங்க என்ன அப்புறம் என்ன கேட்டானே? அவன் கேட்டாலும் கூட அவன் கேட்க மாட்டான்.

0: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மறந்தாப்பில வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட போய் நெருப்படி கேக்குறது?
1: தம்பி
0: யாரு?
1: தம்பி
0: ஐயா,
1: நெருப்பட்டி கேட்டீங்களா?
0: ஆமாங்க, ஆமாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வழியக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை வீது மத்த வச்சிடறையா? என்ன மனுஷன் ஐயோ, தீப்பிட்டி வந்துருச்சுங்கய்யா, எடுத்துக்கிறேன்.
2: ஏப்பா இப்படி கலகரிக்க முடியாது? என்ன
0: ஐயா, காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்துக்க.
2: பயப்படாத, நான் இருக்க சொல்லு. என்ன
0: ஐயா, பேய கண்டாலும் பாத்துட்டியா?
2: பேய பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிற நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்க ராஜா, நீ பயப்படாத.
0: ஐயா, உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்ன குண்டிய வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா, உங்க கால வந்து கெஞ்சு கேக்குறியா? இங்க என்ன குண்டிய காப்பாத்தாத விட்டுருக்கியா? ஐயா ஐயா ஐயா ஐயா, சல சல இங்கே பேயா.

முடிச்சிடலாமா?

0: மனிதன் வாழ்வதில்லை. புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொற்கவரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தலைமைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கும்.

watching you.

ஆனாலும் சில மீது நோட்டம், என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே நாட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோ

ஏடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாட, ஒரு கிளை இல்லாமல் பசும் இலை இல்லாமல் வண்ணப்பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவில் சாரம் மிஞ்ச.

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலம் என சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

0: இந்த பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இரு கட்டுக்கொம்பு கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி, ஹாய்
3: நா கூப்பிட்டீங்களா? நா
2: என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாது முடிவில் பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கீங்க.
3: என்னன்னா அது, நீங்க சொல்லி நான் என்ன கேட்காம போயிட்டேன். ஏன்னா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க?
2: என்னது பண்றேன் மேலும் ஏன் டென்ஷன் ஆகுறேன்? என்னைய கேட்கிறேன் நீ? என்னது
3: என்னன்னா இது கூட தெரியாது. செட்டிங்கண்ணா, செட்டி செட்டி
2: தெரியாதா? தாய் இந்த எகத்தாலும் பேசாலும் பேசாலும் பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. இது அதுக்கு நான் நடு வீட்டில் கொண்டாந்து போட்டிருக்கேன்.
3: இன்னும் வெளியே இடம் இல்லைங்கன்னா அதனால உள்ள கையை போட்டிருக்கேன்.
2: இடம் இல்லையா? ஏண்டா சேப்பாக்கம் செடி மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அதுல முடிக்கான சட்டி போடுறதுக்கு உனக்கு இடம் இல்லையா? வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குன்னு தெரியுமா? அது முன்னால நெஞ்சு தெரியுற மாதிரி பண்ணிடும், முட்டு தெரியுற மாதிரி டவுசர் போறிய, அசிங்கமா உனக்கு.
3: போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசா கிடையாது.
2: ஊதி பெருசாக்கலாம். நான் என்ன பலூன் யாவரியா? டேய் பலூன் யாவரியாடா? ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்ன தாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, உன்ன தாண்டா, உன்ன தாண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டல நிப்பாட்டு, சிமிட்டல நிப்பாட்டுக்கிறா. இன்னும் முறைக்கிற அட்ட பாரு. ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருப்ப, எதுக்குறப்ப கதை சாத்துறேன் நீ? எதுக்கு சாத்துறேன்? ஓஹோ பிரசிஜ், நான் உன்னை திட்டுறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. நானு அந்த சொல்ற உள்ளவே எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்கணுமா இல்லையாடா? மறுபடியும் பாரு என்ன சுத்துற.
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா?
2: யார் நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துன.
3: அப்ப நீ தான் நரி? என் மூஞ்சேவா எங்க வாங்கினு கேட்டேன்.
2: எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க. மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க?
3: வாடா, இனிமே இந்த ஜட்டி காய போடுறது, அது
2: அது எங்க வேணாலும் காய போடுங்க. முடியெல்லாம் தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள
3: கொண்டாந்துறேன். இந்த ஃபேனை போடுறது
2: முடிஞ்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
3: இது உனக்கு இல்லடா.
2: ஐயோ,
3: போய் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல்ட் ஃபிளேக்கிங்.
2: அப்படியா?
3: ஏய்
2: என்னங்கய்யா,
3: நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது?
2: மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுறீங்க.
3: தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம்.
2: எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு இங்க பாருங்க, நீங்க இழுக்கிற போக முதற்கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கு அங்க கூட்டி இருந்தீங்க,
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு பத்து பிசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பா நினைக்க
2: வர்றான். நல்லா ஆடுறான் முதல்ல அவன. ஆளே அவனையும் பாரு, மந்திரம் பேச்சு வேண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சி கல்ல வர்றா, கீழே வரண்டா, நீ கீழே வரண்டா, எடுத்துட்டியா? மேல முருக்கு,
0: நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான்.
1: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
1: மியூசிக்னா? என்ன
0: மியூசிக்னா? இசை.
1: இசைனா?
0: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
1: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
0: என்ன சார், இது கூட தெரியாது. ஆறு மணியை பொட்டுக்குல இருந்து வருது. ஏதா தெரிக்கிறீங்க?
1: இசை இயற்கையில இருந்து வருது.
0: எப்படி எப்படி எப்படி?
1: சரி, இறைவன் எங்க இருக்கான்?
0: இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்.
1: அதே மாதிரி தான் இசையும். குத்துற கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன், உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
1: புரியலையா தம்பி?
0: என்ன சார் கொட்டுறீங்க?
1: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
1: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா, இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
3: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
1: கண்டினியூ பண்ணுங்க. சரி,
0: இது என்ன?
1: இது விரல்டா. மூணு எப்படி இருக்கும்?
0: மூணு என்னடா குழப்பா?
1: என்ன சார், இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க. செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா?
0: எந்த செடிங்க?
1: செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா, கலையில ஒட்டடை புடுங்கினியா?
0: ஒட்டையா
1: புடுங்கலையா?
0: புடுங்கிட்டாங்க.
1: என்னடா அடிக்கு மேல பிளைட்ல
0: எந்திரிக்கலாமா?
1: பெல்ட் மாட்டா.
0: என்னங்க
1: பெல்ட் மாட்டறா?
0: பெல்ட் பெல்ட் அம்மா,
1: இந்த பெல்ட் யாரா சொன்னே? இந்த பெல்ட் மாட்டறா.
0: மாட்டறக
1: மாட்டறா
0: மாட்டு தம்பி,
1: மாட்டு. பெல்ட் மாட்டிட்டியா?
0: மாட்டியாச்சுக்க.
1: சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தா காப்பாத்துனோம்.
0: ஆஹா, ஒரு குரு பாத்தாயா அலைறாங்கே, அது ஏகிட்டியே வர்றாங்களே.
1: ஏர்போர்ட்ல ஏடா பண்ணிட்டு இருக்கேன்.

0: முன்சாமி, முன்சாமி, முன்சாமி.
1: மச்சா, யாரையுமே காணோம்.
0: அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
2: முன்சாமி?
3: முன்சாமி,
0: முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வரலையாண்டி. அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா?
4: வாட்
2: ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா?
0: அக்கா வா. முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
1: இப்ப நாம எங்க வருது?
0: அடிச்சு நிறுத்திடு. இப்படியே விட்டா கால் இல்லாத ஒண்ணு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போட்டுருக்க.
1: யாரா பிள்ளை விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காரணமே மாச்சா.
0: சப்பான்னு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி
4: தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க.
0: முனுசாமி,
5: ஓ நீதான் மயில்சாமியா? நீ நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி.
0: ஓ நீதான் முனுசாமியா?
5: இதான் முப்பத்தாளா?
0: இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
5: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
0: இது மயில்சாமியா?
5: வேற என்னது?
0: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசனை இருக்கா?
5: விதி, ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
0: ஏன் வேட்டி வைக்கிறேன்?
5: இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
0: கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டா.
5: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி?
0: யார் போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
1: நான் அங்கேயா சொன்ன வேண்டாம்னு கேட்டியா?
5: பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
0: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன்.
5: மயில்சாமி, நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
0: வாடி போலாம்.

0: ஒரு வண்டி வருது, இதை காட்டி நிப்பாடி. ஸ்டாப் ஸ்டாப், ஓரமான பாட்டு, ஓரமான பாட்டு.
1: ஏய் வண்டி நிறுத்துல.
0: யோ, டிராபிக் போலீஸ்கார வண்டி மறிக்கிறாயா?
1: எங்க
0: என்ன வண்டி அங்கே நிப்பாட்டிட்டா? ஒருவேளை வசூல் பண்ணிடுவோம்னு பயப்படுறாங்களோ.
1: லிப்ட் கேப்பம் போல்றியா? அந்த ஏத்தி வண்டி தானே, குளத்து கூட தனியா போயிட்டு இருக்கிறோம். போலீஸ் இருந்தா நமக்கு தனியா சேஃப்டி.
0: அதுவும் சரிதா, பிட்பாடு மேல பிராந்தி தெளிச்சு விட்டு இடிச்சு மாதிரி செட் பண்ணிடலாம். என்ன செய்யறாங்க? அம்மா, நீங்க யாரு? வண்டி எங்க இருந்து வருது?
1: நீங்க மெட்ராஸ்ல போறோம்.
0: எப்படியா கரெக்டா சொன்னீங்க?
1: பாத்த தெரியல, நீங்க வண்டி அடிக்காம நிக்கிறீங்க.
0: பெரிய கெட்டிக்காரி. ஏறிக்கிறவா?
1: ஏறிங்க சார்.
0: யாரையா உள்ள வந்து வாயப்படுத்த மாட்டேங்கிறீங்க?
1: எங்க அண்ணன் தான்.
0: நடுச்சாமத்துல ஒத்தில தைரியமா நிக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய போலீஸ்காரனா இருப்பான்? எல்லாம் ஒரு இதுதான். சரி, சட்டப்படி நேரத்தை கழிப்பு.

0: அதுக்கெல்லாமாடுவாங்க
1: அதுக்காக ஒரு படுக்க வச்சு கூட்டி வர்றது ஒரு போலீஸ்காரனா
2: அவன் சேஃப்டி அவன் பாதுகாப்பு செய்வான்.

0: பிச்சுமணி பிச்சுமணி டே பிச்சு,
1: எதுக்கு இப்ப வாசல் ஏழம் போடுற? பிச்சமணி நொச்சமணி
0: வேண்டுதல் மூஞ்ச பாரு. இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்காரு. இனிமே ஓ ரூம்ல தான் தங்க போறாரு. அப்பா சொல்ல சொன்னா
2: வணக்கங்க.
1: திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கு எழுத வந்திருக்க? பேசாம கோயில உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதி போலாம்ல. சாரி, நான் யாரை ரூம் பண்ணா சேர்த்துக்க முடியாது.
0: உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா?
1: அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிடுறேன். ஓகே,
0: என்னவோ பண்ணி தொலை.
1: ஹலோ, வாங்க வாங்க வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான். போரா கூட்டில பார்ட்னர்ஷிப் வேற.
2: கூப்பிட்டீங்களா?
1: இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன். கணக்கெழுத வந்திருக்கேன்.
2: ஆமாங்க.
1: மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாள.
2: சொன்னாங்க சொன்னாங்க. சரி
1: இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திரே டிப்பன் சொல்லியிருப்பாள.
2: சொன்னாங்க.
1: கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாள.
2: இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க?
1: என்கிட்டயும் சொன்னானுவளே. ஆமா, இதெல்லாம் எங்க துவச்சது?
2: ஆத்துலதான்.
1: யார் ஆத்துல?
2: ஓடுற ஆத்துலதான்.
1: அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன்.
2: துவச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன்.
1: இங்க காய போட்டுக்கலாமே.
2: இத
1: நான் போட்டுக்கிறவா?
2: இல்ல அங்க போட்டுருங்க. கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க.
1: அவளை சுத்தம்.
2: நான் கொஞ்சம் ஆச்சாரம்.
1: பாத்து படாது படாது படாது. அம்மா, இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்கறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
2: இத கொஞ்சம் அங்க வச்சிருங்களா? என்ன சொன்னீங்க?
1: வச்சிட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன?
2: சரி சொல்லுங்க.
1: பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கெழுத வேலைக்கு சேர்ந்தவே நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகர மைண்டன் மனைவியான ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது.
2: ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன்.
1: நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி? அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவே ஸ்லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா?
2: இல்ல, இது கவுளியா இருக்கு.
1: இதுக்கு மட்டும் கத்துதாது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல எது கேக்குறேன்னா மிஸ் பண்ணிட்டு வச்சுக்கங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நினைக்கிறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்?
2: எம்காம். எம்காம் அதுல ஏதாவது பிரச்சனையா?
1: உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை.
2: தெருவுக்கா போறேன்.
1: அதுக்குள்ளயா? இன்னும் நாள் இருக்கு.
2: என்ன?
1: இல்ல, டீப்ளை டீப்ளை
2: பார்த்தாலே தெரியும்.

0: ஒரு நாள் அவன் அவுட்டோகம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு
1: கிட்ட
0: போய் வாங்கிட்டு மாதிரிதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: ஐயோ கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே. ஐயோ ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இரியா 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ நாடு பூரா சுத்தி பாக்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பாக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா டிரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாக்கில செட்டில் ஆகிடலாம்.
1: டேய் மடையா,
0: டேயா இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறது நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க?
1: அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
0: அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைபருக்கு இல்ல, அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறுக்கிறோம், அதுக்கு டிரெஸ் ஆயிது, நெல்ன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க, இதை போட்டுட்டு வெளியில தெருவில் போக முடியுதா? நரிக்குறவன் பூரா பின்னால வர்றான், நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க. வேலையாது, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என்ன வேலை விட்டு எடுத்துக்க.
2: முத்தையா,
0: யார் முத்தையானு பேர் சொல்லி
2: கூப்பிடுறது?
0: இந்த வீட்டுல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னது டே முத்தையாவா? இனிமே இந்த டேகின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வேலை செய்யறானே தம்மா துண்டு பைய அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா?
1: என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு?
0: என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார்.
1: இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன்,
0: இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன், வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க.
1: அப்போ மறுபடியும் மத்தியானா
0: செருப்பால அடிங்க.
2: வெளியப்போ.
0: தேங்க்யூ, இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன், இதால என்ன அடிங்க ஐயா. தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லிச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன். வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டா, அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 ரூபாய் டேனு கூப்பிடுங்க ஐயா, டேனு கூப்பிடுங்க ஐயா. ஆமா கூப்பிடுங்கம்மா. டே முத்தையா, உள்ள போய் வேலை பாறான்னு சொல்லுங்க, உன்னை மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க. ஐயா கோடி பையில சட்டம் தச்சு கொடுங்க, வேணாம் ஐயா தார்பாயில் தச்சு கொடுங்க. தார்பாய் என்ன, தகரத்தில் தச்சு கொடுங்க ஐயா, நான் போட்டுட்டு வேலை செய்யறேன். ஐயா பேசுங்க ஐயா, அம்மா பேசுங்கம்மா.
2: சரி நீ வேலை செய். ஆனா நேத்தியோட உன் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, இன்னையில இருந்து உனக்கு புது அப்பாயின்மெண்ட், சம்பளம் 50 ரூபாய், இஷ்டம் இல்லைனா வெளியே போலாம்.
0: ஐயோ வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன்.
2: சரி போ.
0: 10 நிமிஷம் வாயை கொடுத்து 10 வருஷம் பேக்கில் போயிட்டேன்.

0: இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ் போட விட்டாங்களே, என்ன வெயில் தான், குடிங்கிலாசு போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்க.
1: ஏய் மாப்பிளா, ஏய் துபாய் வெயிட்டிங், துபாய் கண்ணாடி பளபளங்கு. அம்மா இவ்வளவு நாள போடாம இருக்கீங்க, அவன் ஊருக்கு போயிட்டாமனு துறையா எடுத்து போட்டிருக்க.
0: ஏய் அப்படி கத்துற வெள்ள பசியா, பழனி மலைக்கு போன காதல விழுக போகுது.
1: இங்க பேசுறதா பழனி மலை கேட்க போகுது?
0: அவன் காதல கேட்கும் யா கேட்கும். அம்மா உனக்கு பெண்ண
1: நீ எங்க பிறப்பிட்டீங்க?
0: ஏண்டா சொட்ட போயில, நான் எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு சொல்ல மாட்டா. ஏண்டா அப்படி உயிரை வாங்குற? கழுவிக்கு மூக்கு வரத்த மாதிரி வந்துட்டாயா நீ? என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா? போய் என்னையா பாக்குற? போயாக்கிட்டு

0: குட் மார்னிங் டாக்டர், என்ன கூப்பிட்டுங்களாமே?
1: ஹாஸ்பிடல் பேரை கேக்கறத மோடிவ் பண்ணிட்டியா?
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர்.
1: பின் ஏன் ஆறாம் நம்பர் ரூம்ல இருந்து உன பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு?
0: ஆறாம் நம்பர் ரூம்ல இருந்து கம்ப்ளைண்ட்?
1: ஆமா.
0: அஞ்சாம் நம்பர் மலேரியா, ஏழாம் நம்பர் பைலேரியா, ஆறாம் நம்பர் ஹெர்னியா, தனலட்சுமி.
1: அவங்கதான்
0: அவங்கதான் டாக்டர் கேட்டாங்க ஆபரேஷன் முடிஞ்சோடனே என்ன குடுப்பீங்கன்னு. பில்லு குடுப்போம்னே, இது தப்பா?
1: டேய், பேஷண்ட் கிட்ட அன்பா பேச கத்துக்கடா.
0: ட்ரை பண்றேன்.
1: உன் வயிற்றுக்குள்ள என்ன சத்தம்?
0: கேஸ்ட்ரபிள் இல்ல, பேஜர்.
1: பேஜரா? பேஜர்
0: 3000 ரூபாய் டாக்டர், 3000 ரூபாய்.
1: இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் பேஜர் எடுத்துட்டு முன்னாடி வரக்கூடாதுன்னு? நீங்க எல்லாம் எதுக்குடா எதுக்குடா டாக்டர் தொழிலுக்கு வரீங்க?
0: தெரியாம படிச்சு
1: மறக்கிறதுக்கு முன்னாலும் ஒண்ணு சொல்லிடுறேன், இனிமே உன பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. நீ இந்த பேஜர் எடுத்துக்கிட்டு முன்னாடி வரக்கூடாது, புரிஞ்சதா? தொலைச்சிடவே தொலைச்சு.
0: நீயும் நானும் ஒரே மெடிக்கல் காலேஜ் தான் குப்பை கொட்டணும். என்ன, என்னோட நீ 2 வருஷம் சீனியர், ஆனா அதுக்காக உன்னோட வட்டவாளமெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உட்கார்ந்துகிட்டு போற வர பிகர்களுக்கெல்லாம் மார்க் போட்டவன் தானே நீ? கிளாஸ்ல கடைசி பெஞ்சில உட்கார்ந்துகிட்டு திருட்டு தம் அடிச்சு ப்ரொஃபசர் வரைக்கும் வளையம் வளையமா புக விட்டவன் தானே நீ? டாய் டாய், நீ என்னடா டிசிப்ளின் பத்தி எனக்கு சொல்றது? நான் ஒரு டாக்டர்டா, நர்ஸத்தான் வச்சுக்க கூடாது? அட்லீஸ்ட் ஒரு பேஜர் கூட வச்சுக்க கூடாதா? அதுல ஏன்டா வந்து பேஜார் பண்ற? ஓவரா போறடா நீ. இந்த ஆஸ்பத்திரில நான் இன்னும் உன் கூட வேலை செய்யறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அதான் நர்ஸ் செல்லா. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உள்ள போற வரைக்கும் தாண்டா பிராந்தி, வெளியே வந்தா அது வாந்தி. என்ன வாந்தி எடுக்க வச்சா அதெல்லாம் மடையா? அவன் தான் கூப்பிடறான் பாரு, கூப்பிடறான் பாரு. வர்றண்டா டே, வர்றண்டா. எஸ் டாக்டர்.

0: 哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒哒 டீய குடுப்பா,
1: இல்ல ஒரு காக்கு
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏ பேப்பர் குடுப்பா, இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன், மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன், துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாள கண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது? கமர்கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குறேன் சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அரைக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி எதையோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அத வேற ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி ஹாப்பி ஆகுற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்?
1: நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும்.
1: என்ன அது? தண்ணீர் கண்டம் ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: யோ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீர், நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பயத்துக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்டயே வர்றேன். வரேன்,
0: போ போ. நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாடா.
3: எஸ்,
1: நீங்களே இப்பதான்
3: என்ன
1: இது? நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது.
3: இன்னைக்கு ஸ்டைல்,
1: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
3: உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு நான் இன்டர்வியூ போட்டு போனும்.
1: அப்ப நானு, ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாதிரி போறானே.

0: வந்துவிடு.
1: சின்ன சிட்டு முல்லை முட்டு வெட்டும் வெட்டும் வந்துவிடு.
0: தங்க தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்னு தந்துவிடு.
1: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா? எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்த

0: வெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு,
1: கண்டி பெண்ணை வண்டி காமல் நெஞ்சு புள்ளை ஆடவிடு,
0: மெல்ல துள்ளும் வெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு,
1: கண்டி பெண்ணை வண்டி காமல் நெஞ்சு புள்ளை ஆடவிடு.
0: அமடி அமடி அமடி அமடி அமடி.

ஒட்டே ஒட்டே ஒட்டே ஒட்டே.

பொண்ணு கிழக்க போற ரயிலாட்டம்மா கொடுதி நாக்கு.

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடுறா கைய, கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா பனாரஸ் பட்ல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா?
0: ஷட் அப் தர்மகர்த்தா, இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது, இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க, இது ஆத்தா உத்தரவு.
1: அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா?
0: எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குதே. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர் நான் ட்ரை பண்ணு.
1: இந்த ஊர்ல ஒரு விசேஷம்
0: என்ன,
1: சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி?
0: சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது, மிளகா அப்படி கிடையாது.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: ஆமா மாமா உன் பொண்ண கொடு மாமா மேலும்

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம்

0: இதை பாடுறா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா, தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா, ஊருக்கு போலாம், வா.
1: சரி போலாம், ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தெளிவரும்.
2: ஹலோ அமுதா, நான் மேகலா பேசுறேன்.
3: ஹாய், எப்படி இருக்க?
2: நான் நல்லா இருக்கேன். கேரளால இருந்து பேசுறேன்.
3: கேரளால இருந்தா?
2: ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே.
3: ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு.
2: என்னடி உளற? அந்த வேலைக்கு இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு நான் எனக்கும் செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
4: உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி.
3: ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும், நான் பாத்துக்கிறேன்.
0: செல்லா, ராஜாதி, அமுதா, எங்க இருக்க நீ? ஹேய், கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
3: அல்வா கிண்டிட்டு இருந்தேன்.
0: ஓ,
3: அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எனங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனியே உங்க கூட இருந்தாரு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க.
0: கூட இருந்தா பரவாயில்லையே, வெரி சிம்பிள் மேன். யூனோ, நேந்திரம் பழம் சாப்பிடுங்கிறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கொன்றாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வரா பாத்துக்கோ. ஏன் ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவம்.
3: அப்போ வேலை கன்ஃபர்ம்டுன்றீங்க?
0: கன்ஃபர்ம்டு தான். ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்களை மாதிரி அறிவாளிய நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு.
3: அப்போ டெல்லி போகணும்.
0: போகணும், ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும்.
3: அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லியிலே போய் செட்டில் ஆயிடலாம்.
0: ஆமாமா, பட்டாணியும் சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பாங்கரா டான்ஸ் ஆடிக்கிட்டே.
3: என்னங்க, கொஞ்சம் கண்ண மூடுங்க.
0: எதுக்கு?
3: கண்ண மூடி ஆ காட்டுங்க.
0: ஓ, அதுவா கூக்க போயா?
3: குடுக்கறதுக்கு தானே அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகையெல்லாம் ஆ போட்டுச்சு. இப்ப நல்லா ஓ போடுங்க. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். நீங்க திருந்துற மாதிரியே தெரியல.

0: நாஜாஜ், பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

0: யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவர்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாரு. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன்.
1: எக்ஸ்கியூஸ் மீ, யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கீங்களே, வாங்க கொடையில போயிடலாம்.
0: மலையில என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்து இருக்கேன், போயேண்டா.
1: அட அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லி இருக்காங்க.
0: விட்டுரும் டிவியை சொல்லிட்டாங்க, போயேண்டா.
1: நீங்க வராம நான் போக மாட்டேன்.
0: ஏண்டா இப்படி அடப்பிடிக்கிற
1: மனுஷனுக்கு மனசு இது கூட செய்யலாம், எப்படி சார் வாங்க சார். இப்ப ஏதாவது ஆச்சா?
0: இதுவரைக்கும் எதுவும் ஆகல.
1: இனிமேல ஒண்ணு ஆகாது, அப்படியே சாஞ்சுக்குங்க.
0: புஷ் பேக் வச்சிருக்க மாதிரி சொல்றியடா.
2: மழை வருது மழை வருது, குடை கொண்டு வா.
1: ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க?
0: டேய் குடையப்பா, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு இருந்தாதான் பிரியமா பேசலாம். ஆனா நீ யாரு எவன்னே தெரியல, இவ்வளவு பாசமா குடையில கூட்டு வர்றீல, அதான் ஃபீல் பண்ணிட்டு.
1: அதெல்லாம் இருக்கட்டும், தண்ணியில பாத்து கால வைங்க. சில நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழ கிடக்கும், அதுல நீங்க கால வச்சீங்க தீஞ்சி போயிருவீங்க.
0: நான் பாட்டுக்கு ஓஞ்சு போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தேன், என்ன குடையில வானு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப தீஞ்சு போயிருவேன்னு சொல்றியே, நீ நல்லா இருப்பியாடா?
1: நீங்க தாய்க்கு தலைப்புள்ளையா
0: இல்ல வால் பிள்ளை? ஏன் கேக்குற?
1: இல்ல மின்னல பார்த்தா தலைப்புள்ளைக்கு கண்ணு போயிரும்னு சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான்.
0: எதுல ஐதீகம்? டேய் மின்னலுக்கு என்ன ஆறு அறிவாடா இருக்கு, கரெக்டா தலைப்புள்ள கண்ணை வந்து புடுங்கிறதுக்கு. ஏன் ரெண்டாவது புள்ள பக்கத்துல வந்தா விட்டுருமா அது? இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். ஐயோ தண்ணி மேலப்படுது.
1: தண்ணில
0: நடைய விட்டுடா, உன் தலையில இடி உழுக. இடி விழுந்துருச்சேடா, இடி விழுந்துருச்சேடா. அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா, இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற? எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சாடா. இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி என் ஐய க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா.

சாமியே சைக்கிள்ல போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா. அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.

0: அழகா, ரொம்ப அழகா இருக்கமா, உன்ன மாதிரியே இல்ல. ஏய் வந்து சீன் சொல்லுப்பா.
1: ஒரு கோழி ஓடி வந்து வைக்கப்படுற மேல உட்காந்துக்கும், நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் அதை பிடிக்கிறீங்க.
2: இதே சிந்தனை போன படத்துல எடுத்தீங்க.
0: எல்லா படத்துலயும் அதான் வரும். போன படத்துல நீ தானே ஹீரோயின், நான் தானே ஹீரோ டைரக்டர். எனக்கு கோழி சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம், அது என்னோட எல்லா படத்திலயும் வரும்.
2: அப்ப அதே கோழியா?
0: அதே கோழி எப்படிமா வரும்? அது கோழி, இது அது போட்ட குஞ்சு. கம் ஆன் ரெடி டேக்.
3: உள்ள பொண் தமிழ் சொல்றது விட்டு ஏன் இந்தியில சொல்றீங்க?
1: உள்ள பாப்பா.
3: ஆமா, உங்க படத்துல யாரு ஹீரோயின்?
1: உள்ள போயா.
0: என்னமா ரெடியா?
2: ரெடி சார்.
0: ஷாட் கேமரா. சாதாரண காலமா அது. 75 லட்சம் கொடுத்து இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன். கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா? நீ ரம்பாதான் அது, ரம்பாதான். நான் என்ன ஸ்ரீதேவி நான் சொன்னேன்.
3: என்ன
0: கவனிக்கிறீங்க?

0: யோ, ஆ, உள்ள போய் சைக்கிள் கடைக்காரர் கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா?
1: புல் பேண்ட் போட்டிருக்க.
0: என்னது இது, புல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா?
1: ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா?
0: உங்க ஊர்ல இதான் புல் பேண்டா?
1: சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு.
0: யாரா நீ?
1: என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
0: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரனா இருந்த.
1: சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
0: கொடுக்க மாட்டேன்.
1: ஏன்,
0: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன்.
1: நீ சைக்கிளை கூட, நான் போய் கூட்டியாறேன்.
0: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன். போடா.
1: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
0: உன் பேர் என்னப்பா?
1: காரமட ரங்கநாதன்.
0: ரங்கநாதன் பேருக்கு எல்லாம் சைக்கிள் தரதில்ல. போடா.
1: தரமாட்டேன்.
0: எட்டி ஒதுக்கிறக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு தெரிய ஒத்த கால நோண்டிட்டு
2: வர்றேன்.
0: வயித்த வலிக்கு ஏன் கால் நோண்ட?
2: ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க.
0: வயித்து வலிக்கு மருந்தா? ரெண்டு இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடைடா. இங்க வந்து வயித்து வலிக்கு மருந்து கேக்குறிய, மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுனா போறேங்கடா. போடா.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: டேய் மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட?
1: ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க, அப்ப என்ன கேட்டான்?
0: என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா?

0: வெளியூர்ல போய் ஆடப்படமாட்டேன்றீங்க.
1: இத்தனை நீங்க ஆடினீங்க, ஏதோ மாறு வீடு அவங்களை ஆட சொன்னேன். என்ன தப்பு? இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ, இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
2: ஏய், என்னடா கலாட்டம் பண்ண வந்திருக்கியா?
1: நியாயத்தை கேட்டா கலாட்டாவா?
2: என்னடா பெரிய நியாயம்?
1: பின்ன என்னங்க, உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது?
2: இந்தா இது கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, பத்து நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ.
1: ஐயா,
2: ஏய், என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். ஏய், உங்களை தன்னத்து வேண்டிய
1: ஏற்பாடு எல்லாம் புறப்படுங்க. சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறான். இவன் சும்மா இல்லாம
3: என்ன சண்டை கோழி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பவித்திருச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசாம நினைக்கணுமா?
1: அதுக்கு இல்ல,
3: இவரை விடுங்க, பேசாம வாங்க.

0: பெருமாளை அசத்தலா இருக்கு. நம்ம ஜெயில இருந்து வந்தது தெரிஞ்சு போச்சோம். தாரத்தப்பட்டியோட மாலையும் கையுமா வரானுங்க. அண்ணன் இங்க இருக்கும்போது எங்கடா போற?
1: அண்ணன் என்ன வெண்ணா? எனக்கு என்ன பொன்ராசு தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா? அதுக்குதான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான்.
0: பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? இங்க
1: செத்தவனுக்கு போடுற மாலையை போய் உனக்கு போட சொல்ற? ஓரமான இல்லையா என் ஒழுக்கு? ஏடா என்னையா மாலை நீ போட்டுக்கிட்ட?
0: உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட, இப்ப என்ன பண்ற? எங்க இருந்து பொறுப்பியோ அது வரைக்கும் ஆடிக்கிட்டே போற. நீங்க கிடையாது, நீ மட்டும் ஆடுற. ஆடுற
2: நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

நாடி நரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்தம் கொதிக்க கொதிக்க அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

0: விட்டா
1: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களடா.
2: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு.
1: என்னடா சொல்றீங்க
2: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வழக்கப்படி
1: எரிக்கணுங்க,
2: புருஷன் வழக்கப்படி
1: புதைக்கணுங்க.
2: இதனாலதான் கோஷ்டி தகராறு.
1: ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய, எங்க அந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
2: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
1: மகன் எப்ப வருவான்?
2: தெரியாது.
1: ஏன் தெரியாது?
2: அவ ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான்.
1: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாத பாடியா?
2: ஆமாயா.
1: ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்கதான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்கதான் இலவசம், மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக் யாரு? இந்த ஜுனூன் சேட்.
3: இந்த அம்மாவுக்கு நீ தத்து பையனா இல்ல பேத்து பையனா?
1: இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்திருக்கிற முத்து பையன்.
3: அப்போ புடி இந்த பத்திரத்தை.
1: தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்?
3: இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நிலத்து மேல வாங்கிருக்கிற 30,000 ரூபாய் கடன்.
1: அடி பாவி,
3: பணத்தை கொடு, பணத்தை எடு.
1: நீ ஆள உடு.
3: ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா.
1: போடா.

0: சார்.
1: என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே மிஸ்டர், என் கோ

0: தம்பி நான் யாரு?
1: புறம்போக்கு.
0: ஜென்ரலா கேக்கல, இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன்.
1: முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அழகு.
0: சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்ல. இந்த வீட்டுல நீ யார்?
1: இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு
1: குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல?
1: சொல்லணும்.
0: சொல்லு
1: வணக்கம்.
0: வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவ. நீ படிச்சவன? நீ நாகரிகம் தெரியாது உனக்கு?
1: வணக்கம். சாரி.
0: ஏய் சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு
1: வரணும். கூப்பிட்டீங்களா?
0: எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறது? ஒரு இடத்த வச்ச பழகிக்க.
1: அப்படி என்ன
0: பின்ன?
1: அப்ப முதல்ல இந்த பக்கம் இருந்து
0: எப்படி வரணும்? இப்படி வச்சுக்க, நீ அப்படியே போ.
1: அப்ப வணக்கம்.
0: இனி வணக்கம் கேட்டா வணக்கம் மத்த கொண்டு. என்ன டெக்னிக்கலா அடிக்கிறாய்க்க?

0: ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும்னு இருந்தேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே.
1: என்ன கேட்க போறவ? இப்புட்டாலத்துல ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவோம். பைசல் பண்ணா
0: அது இல்லையா? நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன், அதை கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: மனசுல என்ன நினைப்பு இருக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லா முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. 2 மாசம் தே அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும், அப்புறம் நீயா பார்த்து உடனே புடுங்கிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற?
1: ஏன்
0: நீ ஏன் உன் முடிய 2 இன்ச் கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கூக்குறது?
1: என்ன சொல்றவா?
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி அத குடியா?
1: அடிப்பாவி மவளை, அது என் சம்சாரம், என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது, அதெல்லாம் கரெக்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா அவன் என்ன கேட்டாரா? எங்க போவே என்ன சொல்லுவே சொல்லு.
0: எதையாவது சொல்லியா?
1: என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல
2: போறேன்?
1: உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீணா மரச போட்டு அலட்டிக்காத.

0: மேகங்கா இருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
2: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: உங்களுக்கு அறிவோ அறிவு.
1: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு.
0: அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே,
1: உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இதையெல்லாம் போய் சொல்ல வேண்டுதான்.
0: சொல்லுங்க.
1: ஏண்டா, பல்லு விளக்கலையா?
0: விளக்கிட்டே.
1: அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும். இப்படித்தான்
2: எந்தன் குரல் கேட்டு உன்னை தூக்க

0: கலாச்சார பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: You know what? Guess who's back? We back, baby.

0: கேட்டு கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக வாமா மின்னலு
1: மச்சான். பொண்ணு நீங்க பாத்தீங்களா?
2: நீ பாத்தியாடா?
1: இல்லையே மச்சான், இல்லையே.
2: மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
0: அப்படியா? மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக வாமா மின்னலு.
1: வந்திருக்காக
0: மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக
1: இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க, முதல்ல பொண்ணை வர சொல்லியா?
0: மாமா மின்னலு.
3: காபி,
2: எனக்கு காபி குடிக்கிற பழக்கலமா? ஓகே எடுத்துக்கிற. அமைதி அமைதி,
3: எடுத்துக்கோங்க.
1: தேங்க்ஸ்,
3: வெல்கம். சுற்ற போகுது.

0: அவன்தான் மாப்பிள்ள, அவன ஒருத்தர பாத்துக்க.
1: ஓங்க அண்ணு, நான் இவ்வளவு நேரமா அப்பான மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன்.
2: சாச்சு விட்டா.

0: மானரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது. சொந்த பந்த எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டு ஓடணும் தானே நீயி. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா
1: அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே வச்சு பேசுறதா? கூப்பிடுமா?
0: இவன நான் கூப்பிட மாட்டேன். இவன அப்படியே போச்சு.
2: ஏப்பா போயப்பா, அப்புறம் பம்புறேன்.
3: நான் ஏயா வெளியில போனோம்?
2: சரி வாய உள்ள
3: வரையன். இது பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க, வேற யாராவது என்னை திட்டாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன். நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குதுன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன நான் இவட கேவலமா நடத்துறாங்க மாப்பிள. ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள.
4: குழம்பு ஊத்துறது இல்லையா?
3: இல்லையாப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க.
4: கேவல பிச்சைக்காரன் ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார்.
0: முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு.
4: தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா அவருக்கு வைக்கா, கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு, நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாருங்க, பல்லு போயிடும்.
5: மாப்பிள்ளை கொண்டு உட்காந்து இருக்குல்ல, அது என்னது?
6: கோழி?
5: இது இல்லையப்பா, சேவ கடல்ல கோடு போட்டு சட்டை போட்டுருதுல அது.
6: அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு.
5: சினேகாரனா?
6: அல்ல கையே, அது சினேகாரன் சொல்லிட்டு இருக்கு.
5: ஃப்ரெண்ட்ஸ்ன ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது.
6: சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா?
5: நீ காட் பண்ணிரு.
4: ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன, உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க.

பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

கண்ணா அந்த சூடு கண்ணா வந்தது தூண்டு கண்ணா இப்போது ஜோடு அந்த சூடு.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: எல்லாரும் பணம் கொடுத்துறாங்கண்ணா, ஒருத்தன் மட்டும் தர மாட்டேங்கிறண்ணா.
2: ஒருத்தன் மட்டும் தர மாட்டேனாடா சொன்னா?
1: ஆமாண்ணா.
2: தெரியுமா? இதுக்கு சன்சில்க் ஷாம்பு, பாராசூட், தேங்காய் எண்ணெய்ன்னு ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுல இந்த புறம்புக்கு ஜிம்மிக்கு கேக்குது. நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்பெல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறாங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பானுங்க? அது மட்டுமா, முந்தியெல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க. ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லேனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பா கட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவா மெயின்டைன் பண்றதோட கஷ்டமான காரியம்டா. அதனால ப்ளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு குடேடா.
3: நீங்க என்ன இவகிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சான்.
4: சக்தியோட மச்சான்
2: என்ன?
3: இப்போ நீ பணம் தர போறே இல்ல, சத்திய கூப்பிட்டுமா?
2: ஏய், இன்னும் நீ பணம் எடுக்க போறியா? சக்தி
3: சக்தி
2: சக்தி சக்தி
4: சக்தி. அங்க
2: அங்க

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்.

என்ன வேணும்?

0: வேணா ராத்திரி நம்ம ஆறுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க?
1: ஊரையே கலைக்கு போட்டோம்ல, சும்மா கலைக்கு
2: ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க, நம்ம புடிச்சிருவாங்க போட.

0: கட்டின ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங் வாங்கிடலாம். பாக்காத வேலு, ஓ லவுக்கு பூரா ஏன் மூலையத்தானே செலவு பண்றேன், ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.
1: சொல்ற சி, போ.
0: நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்கே, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க?
2: டேக் இட் பிரதர், கரெக்டா பத்த வச்சனா?
0: தேங்க்யூ.
1: அப்ப 20 ரூபா கொடு.
0: 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா?
3: என்ன சின்ன பிரதமா இருக்கு, ராஸ்கல்ஸ்! யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா.
1: அப்ப என் நெருப்ப கொடு.
0: நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு.
1: இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர்.
0: ஆமா,
1: அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.
0: நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ.
1: யாரு, நான் ஓவரா?
0: உண்மையிலே ஓவர்றா.
1: குடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவ.
3: வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே.
4: உப்புமணி உப்புமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம், காது ரெண்டும் கூசும் தரே.

0: மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க பேக்டரிக்கு முன்னாலயோ கம்பெனி முன்னாலயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால எடுத்த முடிவு பண்ணிட்டோம்.
1: ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும்.
2: ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா?
3: ஏன், ஏன் திறக்க மாட்டாங்க?
2: இல்ல, போற போக்க பார்த்தா வாரக்கணக்கில் திறக்க மாட்டானு போல் இருக்குது.
3: வாரக்கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
2: எது மாச கணக்குலயா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், அவ்வளவுதானா? நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன
3: விடு. இத பாரு, கம்பெனி தொடக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது.
4: நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம். பாடியில இருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியில இருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான்.
2: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வரதாக்கணுமா? எல்லாம் உன்னால வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பெனில குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்லறதை இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
3: மிஸ்டர், என்ன இங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டம் இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க
5: சார். என்ன, கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னாரு
6: சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது.
1: நான் ஏன் பட்னியா இருக்கணும்? நாலு வேளையும் சாப்பிட போறேன்.
6: ஆ வா ஐயா, வாங்க.
2: விடுப்பா, எங்கயும் போகல, எடுத்து பாத்துருவியப்பா. கறி குழம்பு வாசல வருதுப்பா. சாப்பிடுறாங்க போ.
3: அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன?
2: அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். மைக்க கூட. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது.
6: அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ.
2: இங்க போடா. ஏய் மைக், ஏய் புரியுது பண்ண. ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமய கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நாலு தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது.
1: அம்மா, எனக்கு வேண்டாம்.
6: இவன இருடா வர்றேன். நல்லா கேட்டுக்க, உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் செய்வோம். அத கேக்கிறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமய கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அத விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு.
2: இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாரா

0: பசியலப்பெரி பாண்டியம்.
1: வாவ்,
2: 505.
3: ஆ, 5.
1: ஆமா, எப்படி இவ்ளோ வெயிட்?
4: இதெல்லாம் நத்திங்க. முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சுக்கிட்டேன்.
1: சூப்பர், நிஜமாவே நீங்க தானா?
4: இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக், மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத். ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இன்னைக்கு என்ன சூப்பர்?
2: யானைக்கால் சூப்.
4: இதே நாலு காலையும் போட்டு சூப்.
1: அப்ப அவங்க
4: அந்த பாடியா? அது என் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி
5: போடுச்சேன். கர்மத்தை ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிட்டு இருந்தியா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையும் அலையுது.
4: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா?
1: சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் 6 ஃபேஸ் கிட்டே கத்துக்கறேன். பை 6 ஃபேஸ்.
2: என்னப்பா செகிரிட்டாங்க?
4: தி வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா.
5: அதே காயப்பட்டிருந்த பாவடியில் நாடா ஒரு வீடு
2: போடுது. ஆ, இதாண்டா இதாண்டா.

0: மன்னர் மன்னா.
1: ஆம், நான் தான்.
0: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
1: பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோணாண்டி.
2: எனதர்ம 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
1: அமைச்சரே, இந்த லக்னபாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
3: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் அண்ணா. ஆம்,
1: தாங்கள் வந்த நோக்கம்?
2: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
1: பரிசு பாடு, பாடி தொலையும்.
2: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி, நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
1: சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
2: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
1: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
2: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
1: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறார்?
4: உனாண்டி, சிறிதும் இடைவெளியின்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
2: எப்போது திட்டினேன்?
4: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
2: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
4: மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே.
2: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன்.
1: முடிச்சவிக்கி,
2: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
4: மூடா என்றாயே.
2: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
1: புண்ணாக்கி,
2: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
1: வேறு என்ன சொன்னான் அமைச்சர்? இந்த முறை மாட்டுவான். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
2: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
1: அப்படியா அர்த்தம்?
2: அப்படித்தான் நான் பாடினேன்.
1: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு.
2: மன்னா,
1: என்ன
2: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு.
1: டே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே அந்த மூக்குப்பிடி அள்ளி அவன் முகத்தில் போடுங்க.
2: இது அநியாயம், அக்கிரமம்.
1: எனக்கு இது நியாயமா? நன்றாக தூவுங்கள்.